ரசாக்கம் திரு சனாக்கலிய ஒரு சலாமி தேத்தி ஹே தேரி ரபூபியத் கோ நமாஸ்.